தங்க தரிவள இளகி நின் பின்னில் தரளிதகள் சங்கல்ப சுஷமகள் சாமரம் வீசி தங்க தரிவள இளகி நின் பின்னில் தரளிதகள் சங்கல்ப சுஷமக